0: ஒரு மெஞ்சுலா தூங்கலால விச்சே. ஆ விச்சேஷா, ரிகனேசர் ஐயோஷா, ஹெரிபெர்டோ, ஹெரிபெர்டோ பிளாஸ் இங்கி தத்தாயோ இங்கினா மரியா. ஆ ஏசு ஹெரிபெர்டோ, ஏ தும்பா கெவிஷி ஜிலுலா. ஆஹா Ucanebe, usá, ¿verdad? De guarumeño, nagase ucadia, ganustobi, ni visanane, guarumeño lano. Zamigueta, que santadia, dingastilla, no más pecacante nechona, didilu, tapa, gigaba, guayidi.
1: En Radioteca sabemos lo que quieres escuchar, porque tú eres la radio 91.7. Más que una frecuencia, una señal que nos une.
2: Kendawara mala si guijinya lugias cuidi ne vini wanisi ra sanatorio chegigo nugira tula zanda gakanela tutigi bigetta kendana saka znesa naya nenanta se saka rasana guna pabilu sajita la divini girani gikinye lusisa nagana pege da gisaka tu gidubigi ne gidubigela lunesa Saúl Martínez chegigo guia gijigie sanatorio chegigo ranu doctor Margarito Aquino guijaga lulatu.